0: ஐயா.
1: அதிர் போனாதி பார்ட்டி
2: பார்ட்டி
1: பார்ட்டி
2: பார்ட்டி.
3: FM Rainbow 101.9.